கிட்டதும் கிட்டதா கிட்டதும் கிட்டதா கிட்டதும் தக்கத்தா கிட்ட தினத்து தின கிட்டதும் கிட்டதா கிட்டதும் கிட்டதா கிட்டதும் தக்கத்தா கிட்ட தினத்து தின தக்கிட்டதும்